யஸ்மின் சர்வம் யத சர்வம் யஸ் சர்வம் சர்வத்ருக் ததா சர்வபாவ பதாதீதம் போதானந்தம் ஸ்மராம்.

0: அடிக்கடி தமிழ் பேசிக்கிட்டே
1: இருக்கு. தமிழ் பேசுவீங்களோ நல்லா அழகா பேசுறீங்க.
0: கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன்.
1: ஓ பயங்கரம் சூப்பர்.
2: மேல் ஆகாசம்